0: സന്ധിവാദം, സ്ട്രോക്ക്, മുട്ടുവേദന, നടുവേദന, കഴുത്തുവേദന തുടങ്ങിയ പ്രശ്നങ്ങൾ നിങ്ങളെ അലട്ടുന്നുണ്ടോ? എല്ലാവിധ ഇടുപ്പ്, കഴുത്ത് സംബന്ധമായ രോഗങ്ങളും ശസ്ത്രക്രിയയില്ലാതെ പരിഹരിക്കാം അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റലിൽ. കൂടുതൽ വിവരങ്ങൾക്കായി വിളിക്കൂ 04923226888, മൊബൈൽ 9496000129. അഹല്യ ആയുർവേദ മെഡിക്കൽ കോളേജ് ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്.
1: പരിശുദ്ധിയുടെയും പാരമ്പര്യത്തിന്റെയും പൊന്നിൻ തിളക്കം ബാലകണ്ഠപാണി ജ്വല്ലേഴ്സ്. BIS 916 ഹാൾമാർക്ക് സ്വർണ്ണാഭരണങ്ങളുടെയും തമിഴ്നാട് ഹാൾമാർക്ക് വെള്ളിയാഭരണങ്ങളുടെയും വിപുലമായ ശേഖരവും പണിക്കൂലിയിലിളവും. ബാലകണ്ഠപാണി ജ്വല്ലേഴ്സ്, കൊഴിഞ്ഞാപ്പാറ, പാലക്കാട്.
2: ഇത് നമ്മ നേരം വിത്ത് RJ ഹീര ഓൺ അഹല്യ FM.
3: വണക്കം, വെൽക്കം. ഇത് അഹല്യ FM 90.4. ഇത് നമ്മ നേരം ആൻഡ് ദിസ് ഇസ് RJ ഹീര വിത്ത് യു. ഇൻസ്റ്റഗ്രാം ഓപ്പൺ பண்ணோம். ஒரு ஃப்ரெண்ட் ஃபோரின் ட்ரிப்ல இருக்காங்க. இன்னொருத்தர் என்கேஜ்மெண்ட் போட்டோ போடுறாங்க. யாராவது நியூ கார் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தரோட ஜிம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், யாராவது ப்ரமோஷன், யாராவது டெய்லி ஹாப்பியா இருக்கிற மாதிரி ரீல்ஸ். நம்ம போனை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லைஃபை பார்த்தா என் லைஃப்ல மட்டும் என்ன நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்போம். அப்படின்னு ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங் வரலாம். ஆனால் ஒரு க்வெஸ்சன், நம்ம பார்க்கறது அவங்க லைஃபா இல்லை அவங்க லைஃபோட பெஸ்ட் மொமெண்ட்ஸா? சோஷியல் மீடியா நம்ம லைஃபுக்கு ஒரு விண்டோ மாதிரி, ஆனால் சம்டைம்ஸ் அது ஒரு மிரர் மாதிரியும் மாறிடுது. நம்ம லைஃபை அதோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், ஸ்க்ரீனில் பார்க்குற லைஃப் என்ன ஜமா, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் இப்போ முதல் பாட்டுக்கான டைம். இது நம்ம நேரம், ஒன் அஹலி FM, அண்ட் திஸ் இஸ் RJ ஹீரா வித் யூ. பாட்டுக்கு அப்புறம் திரும்பி வாங்க, ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ஒரு பர்சன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் ட்ரெஸ், நைஸ் லொக்கேஷன், பர்ஃபெக்ட் லைட்டிங், கேப்ஷனில் பெஸ்ட் டே எவர். நம்ம அதை பார்த்து வாவ், இவங்க லைஃப் செம்ம பர்ஃபெக்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியல. மேபி போட்டோ எடுக்கிற முன்னாடி ஃபைட் இருந்திருக்கலாம், மேபி அந்த டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், மேபி 50 போட்டோஸ் எடுத்து 1 போட்டோ மட்டும் சூஸ் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் சோஷியல் மீடியாவில் நம்ம யூஸ்வலி ஹோல் லைஃபை போஸ்ட் பண்ணுறது இல்லை. வி செலக்ட், வி எடிட், வி க்ராப், வி சூஸ் த பெஸ்ட் ஆங்கிள். அது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, பட் அது கம்ப்ளீட் ரியாலிட்டியும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒருத்தரோட இன்ஸ்டாகிராம் பார்த்து உங்கள் லைஃபை கம்பேர் பண்ணும்போது ரிமெம்பர் ஒன் திங், நீங்கள் அவங்க ரியாலிட்டியோட உங்கள் ரியாலிட்டியை கம்பேர் பண்ணலை. நீங்கள் அவங்க ஹைலைட் ரீலோட உங்கள் பிஹைண்ட் த சீன்ஸை கம்பேர் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. இது எனக்கும் உங்களுக்கும் சேம். ஓகே, ஸோ பாட்டுக்கான டைம், பாட்டு கேட்டு திரும்பி வாங்க. இது அஹலி எஃப்எம் 90.4. இது ரீல் லைஃபா இல்லை ரியல் லைஃபா, இது நிஜம் என்ன பொய் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆன் அஹலி எஃப்எம் 90.4. அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. நம்ம பிரெயின் நேச்சுரலி கம்பாரிசன் பண்ணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன இல்லை. சோஷியல் மீடியா வந்ததுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ண பீப்புள் ரொம்ப லிமிட்டட். நேபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், ஃபேமிலி. ஆனால் இப்போது ஒரு ஃபோன் ஓப்பன் பண்ணால் போதும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் சிட்டிஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் கேரியர்ஸ், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். அதில் ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம யூஷுவலி டாப் மொமெண்ட்ஸ் தான் பார்க்குறோம். சம்மன்ஸ் ஹாலிடே, சம்மன்ஸ் வெட்டிங், சம்மன்ஸ் நியூ ஜாப், சம்மன்ஸ் பாட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆனால் அவங்க ஆர்டினரி டியூஸ்டே மார்னிங்கை நம்ம பார்க்க மாட்டோம். அதனால் சோஷியல் மீடியா கம்பேரிசன் சம்டைம்ஸ் அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எல்லாரும் ப்ரோக்ரஸ் பண்ணுறாங்க, நான் மட்டும் ஸ்டக்காக இருக்கேன்னு. ஆனால் ரியாலிட்டியில் எவ்ரி ஒன் இஸ் ஷோயிங் டிஃப்ரெண்ட் சாப்டர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம்ஸ், அவ்வளோதான். ஸோ அந்த ரியாலிட்டியை மனசில் வச்சுக்கிட்டு மட்டும்தான் நாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணோம். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் ஆக நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: ഓക്കെ, ഒരു ഫോട്ടോ പോസ്റ്റ് പണോ, ഫസ്റ്റ് 10 മിനിറ്റ്സ് ലൈക്സ് വരല, നമ്മ ഫോണ് തരുമ്പ തരുമ്പ ചെക്ക് പണോ, ஏன் வியூஸ் கம்மி, ஏன் அவங்க லைக் பண்ணல, ஸ்டோரி போட்டதும் ரிப்ளை பண்ணல, நம்பருக்கு நம்ம இமோஷனல் மீனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். லைக் வந்தா ஹாப்பி, வியூ இன்க்ரீஸ் ஆனா எக்ஸைட்மெண்ட், என்கேஜ்மெண்ட் கம்மி ஆனா டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் டிசைன்ட் அரவுண்ட் அட்டென்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட். நோட்டிஃபிகேஷன்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ், இவ்வளோ ஸ்மால் சிக்னல்ஸ் கூட நம்ம அட்டென்ஷனை திரும்ப பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரும். ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர், ஒரு போஸ்ட்டுக்கு 50 likes வந்தது உங்க வேல்யூவை மெஷர் பண்ணாது. 5,000 likes வந்தாலும் அது உங்க வேல்யூவை மெஷர் பண்ணாது, பிகாஸ் ஆல்கரிதம் உங்க பர்சனாலிட்டியை இவாலுவேட் பண்ணல, அது சிம்பிளி என்கேஜ்மெண்ட்டை மெஷர் பண்ணுது. ஸோ நம்பர்ஸ் ஆர் டேட்டா, தே ஆர் நாட் யுவர் வர்த். அது எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நிறைய லைக்ஸ் கிடைச்சா பெருசா எதையோ சாதிச்சுட்டேன்னு நம்ம நம்புறோம், ஆனால் ரியாலிட்டிக்கு கொஞ்சம் இறங்கி வந்து பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது. ஸோ இட்ஸ் எ பிளாட்ஃபார்ம், அதிலிருந்து நிறைய பேர் ஒரு லைவ்லிஹுட் கூட கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸாக மட்டும் பார்த்துக்கிட்டு லைஃபை சூப்பராக ஜாலியாக என்கேஜ்டாக அதே மாதிரி ப்ரெசன்ட் டைமில் இருந்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணோன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும், லைஃப் ஹாப்பியாக இருக்கும். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹல்ய எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. மிஸ் பண்ணாமல் கேளுங்க. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പോൾ ഇൻഫ്ലുവൻസർ കൾച്ചർ ரொம்ப பெருசா இருக்கு. ട്രാവൽ, ബ്യൂട്ടി, ഫിറ്റ്നസ്, ഫുഡ്, ഫാഷൻ, ലൈഫ് സ്റ്റൈൽ. നമ്മ பார்க்குற കണ്ടന്റ്ല ഒരു ഇമ്പോർട്ടന്റ് തിങ് റിമെമ്പർ பண்ணണം. കണ്ടന്റ് ഈസ് ഓൾസോ വർക്ക്. കണ്ടന്റ് ഇല്ല കണ്ടന്റ്. കണ്ടന്റ് ഓർ കണ്ടന്റ് ഈസ് ഓൾസോ വർക്ക്. ഒരു ബ്യൂട്ടിഫുൾ റൂം ടൂർ ഇല്ല ഒരു സ്കിൻ കെയർ റുട്ടീൻ, ഒരു റെസ്റ്റോറൻറ്റോട് റിവ്യൂ, ഒരു ട്രാവൽ വ്ലോഗ്, ഇതെല്ലാം സംടൈംസ് ബ്രാൻഡ് കൊലാബറേഷനിൽ പണലാം, സ്പോൺസർഷിപ്പ്, പെയ്ഡ് പ്രൊമോഷനോട് പാട്ടാ ഇരിക്കലാം. അതിനാല എല്ലാമേ ഫേക്ക്ന്ന് സൊല്றது கரெக்ட் இல்ல. ஆனா எல்லாமே கம்ப்ளீட்லி நேச்சுரல்னு நம்புறதும் கரெக்ட் இல்ல. கேமராக்கு முன்னாடி நாம பாக்குற 30 செகண்ட்ஸ்க்கு பின்னாடி பிளானிங் இருக்கலாம், எடிட்டிங் இருக்கலாம், மல்டிபிள் டேக்ஸ் இருக்கலாம், கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். சோ சோஷியல் மீடியா கண்டென்ட் என்ஜாய் பண்ணுங்க, இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கோங்க. ஆனா டிசிஷன் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இன்ஃப்ளூயன்சர் லைஃப் எல்லாமே ரியல்னு நம்பி ஏன் லைஃப்ல ஏண்டா இப்படி எல்லாம் நடக்கல, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இல்ல, என்னோட வைஃப் இப்படி இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இல்ல, இப்படி எல்லாம் யோசிக்கிறது அவ்வளோ ஓகே இல்லை. அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக் பிஹேவியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களோட லைஃபை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வியூ பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி டெசிஷன்ஸ் எடுத்தோன்னா அதுதான் கரெக்ட். சோஷியல் மீடியா பார்த்து ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டோன்னா அது அவ்வளோ நல்லது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட தாட்ஸ் இப்போ எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. தாட்ஸ் நல்லதுதான், ஆனா இப்போ ஒரு பாட்டை போட்டு நம்ம திரும்பி வரலாம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഇപ്പോൾ ഫൈനൽ ക്വസ്റ്റ്യൻസ്. உங்களோட ஃபோன்ல போயிட்டு பேரண்ட்ஸ் வெல் பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களோட செட்டிங்ஸில் போய் உங்களோட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற அந்த டைமை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபோனை நாம் யூஸ் பண்ணுறோமா இல்லை ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் எழுந்த உடனே நோட்டிஃபிகேஷன், பிரேக்ஃபாஸ்டில் ரீல்ஸ், ட்ராவலில் ரீல்ஸ், மீட்டிங்கில் ரீல்ஸ், பெட்டுக்கு போகும்போது ரீல்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு போர் இல்லை, ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாமல் ஆயிடுச்சு. அப்படி இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோஷியல் மீடியா கம்ப்ளீட்லி லீவ் பண்ணுங்கன்னு சொல்றது பிராக்டிக்கல் இல்லை, அதுவும் எனக்கு தெரியும். அண்ட் அதனால கொஞ்சம் கான்சியஸா யூஸ் பண்ணணும். அதை பத்தி தான் நான் பேசுறேன். அன்நெசசரி நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணலாம், சர்டன் அக்கவுண்ட்ஸ் மியூட் பண்ணலாம், கம்பேரிசன் ட்ரிகர் ஆகிற கண்டென்ட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், டெய்லி கொஞ்சம் ஸ்கிரீன் ஃப்ரீ டைம் வச்சுக்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆஃப்லைன் லைஃபுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, வாக் போகிறது, மியூசிக் கேட்கறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அமைதியாக சிம்பிளாக சிட்டிங் குவைட்லி, அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நம்ம லைஃப் நடக்கிறது ஸ்க்ரீனுக்குள்ளே இல்லை, ஸ்க்ரீனுக்கு வெளியே தான். எனக்கு நான் பசங்கக்கிட்ட இப்போ பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோன் வந்து சார்ஜில் போடும்போது அவங்க அப்படியே வீட்டில் ஓடி வந்து எல்லார்கிட்டேயும் பேசி எல்லா விஷயத்துலையும் வந்து அவங்க உட்காந்து பேசுவாங்க. ஆனால் ஃபோன் சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா இம்மிடியேட்லி அந்த வேர்ல்டுக்கு வானிஷ் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஒரு எஸ்கேப்பிசம்னு கூட சொல்லலாம். அந்த சார்ஜிங் டைமை மட்டும் எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறது கூட அவ்வளோ ரொம்ப நல்ல ஹேபிட்னு எனக்கு படல. ஸோ நம்ம லைஃப் நடக்கிறது ஸ்க்ரீனுக்குள்ளே இல்லை, நம்ம லைஃப் நடக்கிறது நம்ம கண்ணு முன்னாடி. நம்ம இருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ், அந்த ஸ்பேஸ், அந்த டைம், அதை பற்றி நாம் யோசிக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோன் கையில் இருக்கும் போதும் இருக்காத போதும் நாம் அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு அந்த கேப்பபிலிட்டி நம்ம நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும். அதனால் ஸ்க்ரீனுக்கு வெளியே தான் நம்ம லைஃப், அவ்வளோதான். இப்போது ஸ்க்ரீனுக்கு வெளியே என்னை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக நான் அடுத்த பாட்டு ப்ளே பண்ணுறேன். இது அகல்யா எஃப்எம் 90.4. என்னோடய பேர் மறந்துடாதீங்க. இது ஆர்ஜி ஹீரா அண்ட் இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

மறக்கக்கூடாத ஒரு விஷயம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஒரு லைஃப் ஒரு கம்ப்ளீட் லைஃப் இல்லை. ஒரு ஃபோட்டோ ஒரு மொமெண்ட், ஒரு ரீல் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு ஸ்டோரி 24 hours. ஆனால் நம்ம ரியல் லைஃப் அது ஃபுல் ஸ்டோரி. குட் டேஸ் இருக்கும், பேட் டேஸ் இருக்கும், மெஸ்ஸி டேஸ் இருக்கும், சைலண்ட் டேஸ் இருக்கும், அதுதான் ரியல். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் ஒருத்தரோட பர்ஃபெக்ட் லைஃப் பார்த்து என் லைஃப் ஏன் இப்படி இல்லைன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. மேபி உங்கள் லைஃபும் ஆல்ரெடி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். அது ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் ஆகலை, அவ்வளோதான். ஸோ அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணிக்கிட்டு லைஃபை சூப்பராக வியூ பண்ண கற்றுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு, திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா சிங், பபாய் ஃப்ரம் அஹல்யா FM 90.4. இது நம்ம நேரம். பபாய், டேக் கேர், அண்ட் love you all.